0: கேட்டு சியலு கௌரவே வேவாய் கேன
1: சோரேஷே பாலுது
0: எவிட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உம்ஹர்ஸ்கே சிங்காசனே இதிரியே சிதினா வெடி மஹல்லன் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மார்சிதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ

சித்தித்தாக்கு வகே மமக்கு என்னங்கேசு உன் சித்தித்தாக்கு

சாந்த குருசே அடையாளமென் அபசதுரங்கின் அபகலவாதேவா அபகேதவே சுவாமினி.